ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண் மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பட்சே ஞான் ஒமினே ஞான் சேட்டே மாறி.

ஃப்ரீயா விடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: சொல்லுடாமக்கிறா துறவாய
1: கம்பத்துல கொடிப்பவர்கள் குப்பு.

0: சூனாப்பானா, நாக்கு நம நம நம நம அரிக்கியடா, ஒரே ஒரு குவாட்டம் செக்குச்சுனா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி பொண்டாட்டி கடியில போற எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்காம ஒரு மணி
1: சிக்கிறீங்க.
0: என்ன சுனாப்பானா, நாக்கு நம நம நம நம நம அரிக்கியடா, ஒரே ஒரு குவாட்டம் செக்குச்சுனா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி பொண்டாட்டி கடியில போற எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்காம ஒரு மணி சிக்கிறீங்க. ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். பிறந்து வளர்ந்து மீனாங்க, ஆறு மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்திருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்தமா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க, முதல்ல அப்படி பிடிச்சு அப்படி கிட்டக்க கொண்டாந்து வச்சு.
2: ஐயோ சொன்ன வேணா அதுல விஷங்கள்
0: வந்துருக்கேன், இடையில பேசப்படாது. விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும், அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். அம்பி சூனாப்பானா மாதிரி ஒரே தம்பள உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குற சரக்கு பழசா?
2: விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே இருக்கும்.
0: அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம் இருக்க, விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா? அது மட்டும் நடக்காது. இந்த சூனாப்பானம் இழுத்துட்டான்னு வச்சுக்க, ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க முடிச்சுன்னா கட கட கட கட கட கட கட கட கட கட வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா. ஏண்டா தொண்ட ரொம்ப கவுதடா,
2: விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். பத்து வருஷம்னே உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சோம்னே, அவப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். அதுதான் பூச்சி மருந்து பிராந்தியில இருந்து குடிக்கலாம்னு இருந்தேன், அதை வந்து அநியாயமா எடுத்துட்டீங்களா?
0: உண்மையில விஷமா?
2: ஆமாண்ணா,
0: முதலே சொல்ல வேண்டியதா?
2: எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்கு நீங்க தம்பு நீங்க தூக்கி
0: அடிச்சிட்டீங்க நாயே.
2: அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல, என் வசத்தையே குடிச்சு என்னைய திட்டுறீங்க, இது நல்லா இல்லண்ணா?
3: என்
0: காதலியா?
2: இவளுக்காக தான் விஷம் குடிக்கிறன, அதை வாங்கி நீங்க
0: குடிச்சிட்டீங்கண்ணே. காப்பாத்துறா என்ன
2: சாந்தி, இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு, முதல்ல இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: ஏட்டாடா ஆசீர்வாதம் வாங்குற நேரம் போடாது, முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடலாம் சார்.
2: ஊரே தெரிஞ்சு அடிக்க வந்துட்டு இருக்காங்க, அடுத்த ஜென்மோனு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம்.
0: அடுத்த ஜென்மத்திலயா? ஏட்டா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறா? டே காப்பாத்தா தாங்க எரியுதுரா.
2: இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும்.
0: எங்க
2: இங்க நின்னு ஓடி பிடிப்போம். வெள்ளாட்ட காணுமா? வெள்ளிக்க வேணுமா?
0: நாங்க
2: சூதிக்கப்படுறது என்ன சம்பளமா தர்றேன், இன்னும் 60 கிலோமீட்டர் போனா
0: 60 கிலோ

0: என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது?
1: நம்ம ஊர் வழுக்கு மரத்தை இங்க ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டுட்டு இருக்காடுங்க.
0: அங்க வரங்க பொம்மை அஞ்சலே.
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டாம் மச்சா, போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டாம் மச்சா, வேண்டாம் வாங்க சின்ன பையன், விட்டுருங்க மச்சா.
1: விட மாட்டேன்.
0: ஐயோ விட்டுருங்க மச்சா, விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சா, விட மாட்டேன். விட்டுருங்க மச்சா, விட மாட்டேன்.
1: வேண்டி போறதுனே உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம்? எங்களை வம்புல மாட்டி விட்டியா?
0: ஒண்ணே அடிக்காதீங்க,
1: இன்னும் ஒண்ணு அடிக்குமா? ஒண்ணு அடிக்குமா? ஒரே அடியில வாய்ப்புறம் போயிடுச்சு.
2: நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே?
1: நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பாக்க வந்தா.
3: நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன். இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க.
1: அப்புறம் தெரியல.
2: எனக்கு
0: சேர்த்து தாங்க.

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: வணக்கம். வெள்ளை வெட்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: ஏண்டா வெள்ளை வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா?
2: வணக்கம்
3: வணக்கம் நமஸ்காரம்
1: வணக்கமா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுதுப்பா.
4: ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா. ஏற்கனவே பத்து நிமிஷம் வண்டி லேட், இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா.
2: இருங்கண்ண,
4: அட விசில குடுப்பா.
2: சும்மா இருங்கண்ண, வாமா வாமா, பாத்து பாத்து மெதுவா ஓடிவா. வா வா வா வா மணியா, இறங்குங்கண்ண, சீக்கிரம் ஏறுமா. மணியா கோச்சுக்கிறாருல்ல. ஏமா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டியா?
3: ஐயோ மறந்துட்டேண்ணா.
2: ஓ ஒரு நிமிஷம், இதை எடுத்துட்டு வந்துடுறேன்.
4: விசில குடுத்துட்டு பாப்பா.
2: விசில குடுத்தா பஸ் எடுத்துருவீங்களே.
1: என்னால நம்ப முடியல. என்ன மரியாதரா? ஆ வேலே, குட் மார்னிங்.
2: அம்மா லஞ்ச். ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே.
1: வேலே நான் சொல்றது ஒருங்க வேலை கோப்பற காரப்பா. இங்க வா.
2: ஏ ஏ அம்மா, ஏமா கொடை எடுத்துக்கிட்டியா?
3: இல்லண்ணா.
2: என்ன மணி?
4: ஏ ராசா, இன்னைக்கு மழை ஒண்ணும் வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணும் கரைஞ்சிட மாட்டாப்பா. நல்ல விசில குடுப்பா.
2: ஆமா பெரிய விசில. இந்தையா
4: பார், நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு.
1: தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச?
4: தங்கச்சி பாத்து போமா, பாத்து போமா.
2: டேய் பழனி, எப்படா வந்த?
1: எப்ப வந்தயா? என்னைய பாக்கவே இல்ல நீ. டேய் நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா, அதுதான்டா என்ன கொள்ளுது.
2: சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு?
1: நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு.
2: ஓ அதான் இந்த சேரா.
1: டேய் டேய் டேய், தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சிட்டு போறியே, எப்படா அது?
2: மிதிச்சதா?
1: மிதிச்ச நாவா? டேய் பத்து தடவை பார்த்து போ பார்த்து போன்னு தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா? அது நாலாவது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன அண்ணேன்னு கூப்பிடுறான். ஓ தங்கச்சி இல்ல, நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது.
2: சரி சரி, பிசினஸ் நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. இந்த பார், அவளுக்கு 40 டியூப்லைட் ஆச்சு வித்தாகணும்.
1: அப்படியே என்ன சேர்த்து வித்துரு
2: அண்ணே.
1: பாப்பா
2: சட்டை எங்கனே வாங்குனீங்க?
1: ஏப்பா
2: டிசைன் சூப்பரா
1: இருக்கு. அண்ணே என்னடா அண்ணே, இதுக்கு மேல என்னடா பண்ண போறோம்?
2: பிசினஸ் கிளம்பணும்.
1: பெரிய பிசினஸ் தெருத்துவா பல்பு இருக்கு.
2: சட்டா
1: பேச்சுக்கிட்டு இருக்கேன்.
2: என்ன பேச்சு? பிசினஸ் நேரமாச்சுல, போடா கிளம்பு.
1: அந்த இப்படியே தான் பரவாயில்லையா?
2: சட்டையை மாத்திட்டு வாடா.
1: மாத்திட்டா நம்ம முகலுக்கு வாங்கிட்டு போற போறோம்.
2: ஏய் டிரெஸ் மாத்துறது முன்னாடி கக்கூசியும் கழுவிட்டு
1: வந்துரு.
2: கழுவுடா, வந்த புதுசா தானே செஞ்ச.
1: கொஞ்சம் அழகா இருந்தா பொறுக்கிறது.

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
2: ரே, நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்துங்க.
3: ஆமா, புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை, பொது இடம். சரி, புது இடம். உன் வைஃபைய மறந்துடணும்,
1: பாத்துக்கோங்க.
2: என் பொண்டாட்டிய மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. ஐம் கோயிங்.
1: இரு, சும்மா தலையிட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறான்ல நீ. வாமாச்சா,
0: குட்டி சரக்கு.
2: குட்டி சரக்கு
0: எதுவும் ஆகட்டும், மன் ஃபார் த ரோட்.
2: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம், அங்க போய் வாய் கொள்ளறது கேள்விகள் கேட்டாங்க.
0: ஏய், அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே, மூச்சு முட்டுமே.
2: ஏய், என்னடா சட்டை வைக்கற?
0: இதெல்லாம் போட்டுது எப்படி? அங்க இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவு கவு கவு கவு கவு.
2: இது அவுத்துட்டு நான் என்ன பண்றது? பாவீங்களா, இதான பிளான்.
5: ஆமா ஜாமி,
2: நான் வண்டில ஏறும்போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே.
5: ஐயோ, யோ வாய் அவளியா. யோ,
6: மாப்பிள்ள
5: கூலி
6: மிச்சம் என்ன?
2: இது கான்ஃபரன்ஸ்ல இது கூட்டம் குறைவா வரும், இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தானா பேச்சும் நல்லா வரும். என்னடா ஆச்சு வண்டி?
5: ஆட்டோ போயிடுச்சு, அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு வேற ஆட்டோ பிடிக்கட்டுமா?
6: வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க?
5: பெங்களூர்.
6: ஆமா, கான்ஃபரன்ஸ் ஏற்காடு. இவர் பெங்களூர் இருக்கிறார்,
5: அதுக்குதான் காலம் இருச்சது.
6: ஓ, எல்லாரும் ஆத்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களை தவிர
2: பாருங்க. என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
6: நான் எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களாலே சொல்ல முடியல, அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விழுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
6: அஞ்சு பேர்
2: இல்ல, என்ன சேர்க்காதீங்க. என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே.
6: அப்ப ஆறு பேர்.
5: ஆறாரு
6: நான் தான். உங்க ஒய்ஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா, வயசான காலத்தை ஏன் சமப்படுறீள்?
6: மாப்பிள, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்கோ.
1: சாரி மாமா, கார்ல இடமே இல்ல.
6: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத? நீ கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோம்.
5: இருக்கு.
6: என்னது, நான் மாத்திரமா போயிட்டு இருக்கேன், நீங்க டாடா காட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போற, வாங்கோ. சின்ன வயசுல நானும் பிக்கில் அடிப்பேன், ரொம்ப நல்லா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
5: மாமா, உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
6: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
2: யார் என்னையா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
6: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
1: உங்களை டிராப் எடுத்துக்கதான்.
2: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும், என்னடா அது, மலை மேல
1: செம்மன் குண்டி.
6: செம்மன் குண்டியா? அது சிக்மங்களூர் பக்கத்துல இருக்கு.
2: இருக்குது இல்ல?
6: ஆமா, இது வரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
6: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும் தோணல.
6: ஆத்துக்காரி என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம், அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
6: ஓ, நன்னா பாடுவாளோ?
2: பாடுவாங்க, ஆடுவாங்க.
6: ஓ, பாடிண்டே ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: ஆமா, விதான் தோத்து வந்துருத்தோ இறங்கிடுங்க.
6: வாசல்லே இறங்கிக்கிறேன்.
4: இல்ல, நேரம்

0: சாப்பிடலாம், ஹோட்டல் வந்துருமே.
1: இல்ல வேணாங்கற,
0: வேண்டாம்
1: வேண்டாம்,
0: ஹோட்டல்ல நான் சாப்பிடலாம். தலை எடுத்த பொண்ணாத்துக்கு போய் புண்டகையாலே சாப்பிடுறேன். நேரா படுங்க. அதான் கெப்பன் குண்டிக்கு போவோம்.
2: ஓகே, பொட்டி பிடிங்க,
0: பொட்டி திருப்பிடாதே. பாய்.
3: ஐயா
4: தனனீ
5: நோதுரா
4: வண்டம்பா.

நாடி நரம்பு முறுக்க முறுக்க, ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க, அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க, தொடங்குது ஓங்கார கூத்து.

0: ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க. ஏன் உங்களையே மாத்திக்கங்க?
1: நீ உள்ள வரவன் மூஞ்சே மாத்தி காட்டுறேன்.
0: ஆசீர்வாதம் என் மூஞ்சில ஊத்துங்க இன்ஸ்பெக்டர். பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது.

0: வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா.
1: வெல்கம் முஸ்தி வேலன் போலீஸ் போர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு சார்.
3: டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறை எல்லாம் பிறக்கி போட்டு 1 லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்சு டிபார்ட்மெண்ட் ரைஸ், இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க.
1: கேவலமானவன் சொன்னதான் ஞாபகம் வருது. ஓ மாமனார் என்ன பண்ணிட்டு
2: இருக்காரு? கரெக்டா கேட்டீங்க, அவர் ரொம்ப கேவலமான வேலை தான் பாக்குறாரு. காமெடி
0: கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாரு.
1: இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசாணமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார்.
4: பட்டபாயில போய் சொல்லுங்களே சார், உங்க மாசாணமூர்த்தி உங்க முன்னால மாதிரி நிக்கிறேன்.
1: வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா?
0: ஏனி வேணா இன்சே, தோ இவனுக்கு ரெண்டு பேர் வேணா கொடுங்க. இதுக்கப்புறம் இவனை திருடன ஓடி துரத்தி புடிச்சலாம் ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீழ் புடிச்சு வேணா வாங்கலாம்
4: சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி, இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிற பொழுது ஐ அம் வெரி மச் ப்ரவுட் ஆஃப் யூ சார்.
0: அதான் அவார்டு வாங்கிட்டல்ல, அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கிற? பைப்பாடையா பரலோகம் போயிட போற?
4: ஒண்ணு மட்டும் சொல்லுங்க.

ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: தமிழ்நாட்டின் தலை சிறந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலேயே திட்டுற? என் மேல கோபமா?
0: ஆமா கோபம் தான்.
1: நான் நான் நான் எனக்கு என்ன என்ன தப்பு செய்தேன்?
0: நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது.
1: ஓஹோ, அங்க வந்துட்டியா, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு.
0: எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாது எழுத்தாளரே.
1: மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கிரகம் சமயத்துல கால வாரி விட்டுடுதே. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன், ஏன் போராத காலம்? என்ன மன்னிச்சுக்க?
0: இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறது அப்புறம் மன்னிப்புங்கிறது.
1: ஏமா, எல்லா ஆணையும் சொல்ற, என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேக்குறான்.
0: எதுக்காத விஷயத்த மறிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன?
1: நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற, எங்க வர்ற?
0: ஒண்ணும் தெரியாத பப்பா, நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து
1: தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர்லயா?
0: ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அம்மா, இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க?
1: நீ இத சொன்னியா? நான் எதையே நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமே. என்னமோ வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. சரிதான் போங்கயா, வர்றேன் போ அப்படின்னு மனம் இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டேன்.
0: எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க.
1: கூட வர்றியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளும் அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றது கேளு. அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்த தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா?
0: அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன்.
1: அடாடாடாடா, நான் சொல்றத கேளு. அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை நசுங்கி பிறக்கும். அம்மா இல்ல.

0: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
1: டயட்ல இருக்கேன்.
0: ஆ, வெரி குட்.
1: அப்பா
2: மாப்ள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்குதாமே, அத போட்டு பார்த்தா ட்ரெஸ் இல்லாம தெரியுமா?
0: அத வெயி, இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லாம தெரியும்? நான்தானே எல்லாத்தையும் அவுத்து போட்ட, பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: என்னத்த சொல்றது மாப்ள, ஊரே என்ன சிரிக்குது.
0: ஊரே உங்களை பார்த்து சிரிக்குதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க
3: போங்க மாப்ள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்ள காப்பாத்தணும்.
0: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைல ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டின்னு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் மச்சான் காமெடியா
4: பாக்குறேன்? நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா?
0: மாலையை கழுத்துமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
1: இருக்காங்க.
0: கை காமிச்சா தப்பாயிராது.
1: சம்பிரதாயம் கை காட்டுங்கோ.
0: சம்பிரதாயமா? அப்ப காமிச்சிட வேண்டியதா? ஹாய், ஹலோ.
1: அச்சோ, அங்க இல்ல, இங்க காட்டுங்கோ. சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ணு அடிச்சுட்டு வாங்கோ.
5: சும்மா ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்கேன்? மாப்பிள்ள பார்த்து தப்பிச்சு மாட்டாரு, சிரிச்சு முடிச்சாரு.
0: என்ன மச்சான் ரகசியமா இங்க வரையும் கேக்குது?

0: நல்லது உங்க உடம்புகளுக்கு நல்லது.
1: ஓடி போயிரு,
0: ஓடி போயிரு. நீயும்
2: அல்வா சாப்பிடுறீங்களா?
0: எனக்கே அல்வாவா? ஓடு.

0: இடுப்புகள்
1: என்ன
2: பெரிய
1: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
3: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
1: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல?
4: இந்த சப்பவும் சூரிய சப்பவும்.
1: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
3: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? உயிரை வாங்குற நல்லாதான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க?

0: ஏன்னா இந்த படத்தை நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: இந்தாங்க.
2: என்னது?
1: இது தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிற.
1: புட்டி இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டியா?
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: ஐயா, எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்கிச்சுனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டயலாக்டா ஏன்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார், நீங்க
0: கொஞ்சம்
2: சார்.
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா
1: ரம்பா சார்.
0: எனக்கே அறிமுகப்படுத்துற நீ.
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி எடுக்க நான் சொன்னேன்
1: சார். இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட அழகு இருக்கு.
0: அழகு
1: அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராது பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லிரு.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: 1 கிலோ 1
1: அதானே சார் கவிதை?
0: ஓ போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ அங்க வைக்காதீங்க.
2: ஏ
1: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்கு. ஆமா, இந்த தட்டு எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்ச பணம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்கற அதே மரியாதை இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்ட காணோம்.
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா.

0: கேட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதா மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படின்னா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

எழுதிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ. தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்கக்கூடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் அதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

0: ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும்.
1: ஆத்தா, என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு?
0: அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன்.
1: ஆடா பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல ஒரு பிட்டும் 8வது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா.
0: இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர்
1: ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்துல ஏற்கனவே பாத்துட்டேன்
0: ஆத்தா.
1: இதுக்கு முந்தின கெட்டப்பல பாத்தண்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க. குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா.
0: இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன்.
1: இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு? இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா. அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும்.
0: அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை துவம்சம் ஆயிடும்.
1: அப்படியா நீ தொழில மாத்திக்க?
0: ஜூனியர் ஆத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது. நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க.
1: நீ நல்லா ஓடுவியா?
0: ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன்.
1: அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி.
0: எதுக்கு?
1: எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா, நியாயமான சிட் பண்ண நடத்து, யாரையும் ஏமாத்தாத, போயிட்டு. சிட் பண்ணுன்னு சொன்னேன், எனக்கே துண்டா.

0: மலை அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ பத்தி என்னன்னா தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல.
2: வளர்ந்து பெரியாள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சவங்க
0: கடவுளுடைய கண் பார்வை ஏமாந்தா எழுவட்ட விழுலாம்.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் போடாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
2: வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க.
1: ரோஸ் சட்டை எட்டு மலை வேஷ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: கிராமம் தானே?
0: எப்படி எவ்வளவு கரெக்ட்
1: சட்டையில பல் பெரியதுல
0: பல் பெரியதா? கலர் அப்படி
1: தம்பி.
0: நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க. வத்தல குண்டா? அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கலுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க. நிலக்கோட்டை இருந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கிருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கங்க.
1: நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு எந்த ஊர்னு கேட்டா என்ன அங்க சொல்றேன்?
0: என்னங்க நீங்க, நீங்க ஒரு போலீஸ்காரவங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமையுடைய கடமை.
3: யோ ஐயா, நாடாமியா
4: ஐடியா கொடுத்துட்டான்.
1: நீங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்தேன்?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
4: ஏட்டையா நக்கல்.
0: என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க?
1: பிரிச்சாச்சுடா. நேற்று ராத்திரியே மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாமட்டி,
0: கும்பகோணம் கோயம்புத்தூர்,
1: மாலாமதுரை,
0: திருவாரூர், தஞ்சாவூர்,
1: கன்னியாகுமரி, ராமேஸ்வரம்,
0: மாங்காடு, திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டுப்பட்டியில இருந்து அறந்தாங்க வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கைய குடுத்து முடிச்சு
0: பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல.
1: சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு நீ பெரிய சப் கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட்
0: எனக்கு? பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்துட்டு போகல.
5: படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல்ல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பா.

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்னை உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன்.
0: என்ன
1: பண்ணுவ?
0: ஆபீஸ் தீ புடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்கு சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில் கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில் கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது. அப்படி என்ன பண்ணுவ
1: சார்? படி வழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவர் அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ் வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலக்கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட் சார், நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டேக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சு எரியறதே பெட்டர். ஐயோ, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஓ ஓ, எம்டி
2: என்ன சார் உள்ள எரியுது?
1: ஓ, வைத்தறிச்சலும். ஏன் வைத்தறிச்சலும்?

0: திருட்டு பசங்க.
1: என்ன பண்ற? என்ன செய்ய? வேற செய்யறேன். என்னப்பா நீ பேசுற நேரத்துல? என்ன
2: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்.
1: சினிமா இப்போ போப்பா?
2: ஆட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு.
1: ஆமா, நம்ம பிரபு படம்.
2: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா?
1: அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
2: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அது எவனாவது
3: விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க?
1: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
3: டிக்கெட்டா?
4: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
1: ஐயோ மாமா, எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
3: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
1: நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க.
4: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க.
1: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க.
3: கெட் லாஸ்ட்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணா.
2: என் பேர் முத்துராஜலட்சுமி. உள்ள போங்க, உள்ள போங்க, தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா?
4: நீ வேற கை குட்டிலிருந்து எல்லாமே நெஞ்சு போச்சு, காஞ்சி துண்டை கேக்குற.
2: அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கணும்.
1: ஆமா,
2: இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது?
1: உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான்.
2: ஏன்
1: ஆனா எவன்பா விரல மாட்டிட்டா அசிங்கம்மா?
4: அதான
5: தொழிலதிபர் அவர்களே,
2: தொழிலதிபர் சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினி கொடுங்கடா. அதோட நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர்.
5: சாந்தி தேவி அவர்களே, வருக வருக.
6: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
4: வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய,
2: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாட்டி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
4: ஐயோ,
2: ஆனதாகி போச்சு. விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடு.
4: நான் வர மாட்டேன்.
2: நல்ல நேரம் பார்த்து
4: நான் வர மாட்டேன்.
5: கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி தூத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க.
4: இந்த பக்கம்
7: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தரம் தெரிய தூக்கிட்டு இருக்கு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ.
4: என்ன உங்களுக்கு கூப்பிடுறாங்க?
7: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கீங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. நாங்களாவது
1: எங்கிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க, நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு சொல்லிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
4: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க, சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம்.
3: இத வாங்கிங்க,
1: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
2: திண்டாங்க பாப்பா போதா, என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போறாங்க, எனக்கு மோதலாம் வாங்க.
4: அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம். Takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita tak

0: உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சார்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க?
1: கேள்வி.
2: அது என்னன்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கேள்வி மட்டும் சொல்லணுமா, பதிலும் சொல்லணுமா?
2: ரெண்டையும் சொல்லுங்களே ப்ளீஸ்.
1: இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது?
2: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன
1: சொன்னீங்க? 1857 ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947 ல கிடைச்சது.
2: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்.
1: பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு?
2: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ.
2: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷரப்.
2: நெக்ஸ்ட்.
1: யூத் எதனால கெட்டு போறாங்க?
2: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
2: ஓகே நெக்ஸ்ட்.
3: உங்க
0: அப்பா பேர் என்ன?
2: அப்போ பூட்டோ, இப்போ முசரப். சீட்டு கொடுத்துருவீங்கல்ல?
3: ஏண்டா, இந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற
2: சார்? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல். கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்களா சார்?
3: டேய், காலேஜ் விட்டு வெளியே போடா.
4: ஏன் அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னான். உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா?
3: டேய், அவளை கேட்ட கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா.
4: அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட், நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு.
3: இம்சே, விஷயம் தெரியாது பேசாத. டேய், வெளியே போடா.

போச்சு மூட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்கு நப்பினா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்து டிப பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

0: இட்லி வேணுமா?
1: அங்கேயுமா சட்னி சாம்பார் காசு மாதிரி
0: காசு காசு இல்லையா? சரி சாப்பிடு போ. பசின்னு வந்த உனக்கு நான் ரெண்டு இட்லி தான் ஏன் கொடுத்தேன். அதுலயும் உன்னை நாய்க்கு வச்சுட்டியே, நீ தான் ஏன் மனுஷன், சாப்பிடியா? ஏயா, நாய் எலும்ப கடிக்கிற மாதிரி சைடு வாங்கி கடிக்கிற, என்னாச்சு? ஐயோ, சூடு போட்டிருக்கு. யாரையா? பொண்டாட்டியா? அடிப்பாவி, வாயா.
2: பூங்காத்து திரும்பும்
0: வாயா,
2: ஏம்பா
0: சும்மா வாயா,
2: விரும்புமா
0: உக்காரியா.

0: ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டதான் புண்ணாரம், எடுத்துட்டு போய் போட்டுக்கிறியாயா? என்னையா
1: இதுக்கு போத்து விதுக்கு யாது இதுக்கா, யாது இதுக்கா?
0: அடப்பாவுமே, டிவியில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியா?
2: அதுக்கு இதுக்கு பயமாவது நெஞ்சு குழு குழு எதையா வச்சுக்கிட்டு சதவப்படாது, போவோம் பொழப்பாது.
0: சரி சரி, தினமும் இங்கே வாயா, நானே போட்டு விடுறேன்.
3: மரமும் பங்கும் அம்மலையும் பங்கும்.

கட்டிட்டா, டன்ன கட்டிட்டா.

ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும், ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும், எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு வாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான்.

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. தரல பயம்ல ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னு நேக்கா சேஷனை கூட்டி வந்து சுவிலையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சிருந்து தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன? நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்கா எங்க நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க.
1: இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
0: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த பாருப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் அசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தி ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க.
2: என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் இங்கே பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா.
0: இது சரி வராது. இந்த பாருப்பா, எந்திரியா நீங்க. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜகம்லாம் இங்க வேணாம். Do what I say. Go.
2: என்ன
0: நடக்குது இங்க?
1: வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா?
0: வாயால் எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடைய வாங்கிட்டு, பசிச்சா பண்ண வாங்கிட்டு, ஆம்பளை வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கிறியே. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா?
1: பொறாம லைட்டா

0: குறைவான் பாத்தீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன்.
1: 45 லட்சம் கூட முடிச்சிருமாமா? 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா?
0: சாரி மாப்ள,
1: அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கலிபோர்னியா ஃபைல்
2: என்ன
1: அடுத்த வாரம் பதவியே போயிருந்து சொல்ற
3: வீட்டுக்கார சேர்த்து ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேச மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல, குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ?
0: மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா

0: நான் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: So you...

0: இவர் ஊதரதா இந்த பொண்ணு ஆரதி பாக்குறப்ப சில்லாரா மோகனாம்பாள் சிவாஜி பத்மினி பார்த்த மாதிரி
1: இருக்காங்க. சில்லாரா மோகனாம்பாள் படம் பாத்திருக்க நீ?
0: இல்ல.
1: சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா?
0: இல்ல.
1: அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா சொல்லு. போல
0: சொல்றீங்க
1: ஐயாவா? நான் என்ன கிழவனா?
0: தம்பி சொல்றேன் தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு ஆட்டம் நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, பத்து பத்து ரூபாய் தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதிரி அந்த டவுனுக்காரங்க ஓடுற மாதிரி சொல்லு. அவருதான் சொல்லி சொன்னாரு.
2: நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா?
1: ஒரு விளம்பரம்.
2: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்குத்தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்க, போக மாட்டாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தார்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்து நீ ஏன் பெரிய இது மாதிரி சொல்லு?
3: கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரைய கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
2: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும், ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகும், என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய
4: பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்ன தெரியுண்ட எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ, போடா. ஏய், இப்படி போடு போடு. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.

0: இல்லடா ராவுத்தூர் போறா, எங்க போயிட்டு வரேன்?
1: ஒரு ஆடுதான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விற்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா, ஒரு டீ போடுங்க.
2: என்ன
1: கம்மியா கேப்பாங்க?
0: 200 ரூபாய்
1: முக்கவாசி ஆடு காவாசி
3: கைநாட்டு
4: என்னங்க யஜமா திட்டுங்க?
3: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
4: அட அதான் நான் பார்த்தேன்.
3: தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்.
4: தெரிஞ்சு போச்சுன்னா
3: தொலை.

0: தெரிஞ்சுதான்
1: தங்கப்பதக்கம் எப்படி
2: பெரிய
3: நாட்டாமியா
0: வெளிய சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணி கொடு.
2: ஐயா இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்த ஒரு வேட்டி சொல்ல மாட்டேன். இது ஆத்த மாதிரி தமிழ சத்தியம்.
0: சரி போமா,
2: தங்கப்ப தக்கமா
0: சொல்லி
2: ஆதி போச்சு
0: அடிச்சோம் முட்டாளா.

0: பா, ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர் உங்க பாஸ்.
1: ஆமா ஐயா, இவர் தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
0: ஏ அடங்கொய்யா பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிள் சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
2: எடுத்துங்களாண்ணா. காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லீங்கண்ணா. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க, இல்லீங்களாண்ணா?
0: அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர்.
2: டீஸ் ஆட வந்தீங்களாண்ணா?
0: ஆமா.
2: எல்ல வந்தீங்க?
0: இந்த சைக்கிள்ல.
2: சைக்கிளுங்க
0: இத இங்க. ஐயோ, என் சைக்கிள காணுமே. ஐயோ, என் சைக்கிள காணுமே. ஐயோ, இவனை ஆட்டோ போட்ட போல இருக்கு.
2: தட் இஸ் பகவதி.
1: குட் மார்னிங் பா.
2: இதுதான் கடைக்கு வர லட்சணமாடா. லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்?
1: சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங்
2: சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா? எதுக்குடா லேட்டா வந்த?
1: இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனை பா, அதான் லேட் ஆயிருச்சு.
2: பஸ்ல பிரச்சனைனா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிடா.
1: எது ஒண்ணு மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்கடாச்சு போ?
2: எங்க போறது?
1: ஃபாரின் போ.
2: டாக் லெஸ், வர்க் மோர்.
1: டீ கடையில திடீர்னு மோரல விற்க முடியாது. பாபா மாதிரியே இவன் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ, உன்ன அப்பப்ப காட்டி அம்மா.

0: ஐய், நீ தான் சேர்மனா?
1: எஸ்.
0: உன் மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்க? டா மீ.
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே.
0: உனக்குல எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? டூ மச், த்ரீ மச்.
0: செருப்பு பிஞ்சிடு.
1: ஓ காட்.
0: அப்படிதான் பேசுவேன்.
1: டல் டல் டல் டாக் மீ. நோ நோ நோ பேட் பேட். நோ நோ நோ நோ. அம்மா வளக்கற மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம், தாடி பாவம். நோ ஒன்லி புட். வா. ஸ்டாப் ஸ்டாப். நெவர் நெவர். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். யூ யூ பார் மிஸ்டேக். மீ தேவா நோ. யூ வெயிட். மீ கோ தேவா கம். நீ கொடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல ஒர்க்கவுட் ஆயிடுச்சு. சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
2: கங்க்ராட்ஸ்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சி வான் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே
3: ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
0: யூ ராஸ்கல்.
1: அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். கொஞ்ச நேரத்துல மூங்காது கிழிஞ்சிருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்?
3: அவ லவ் சொன்னா.
1: வை பிளாக்? சாம்பிளாட்.

0: திருத்தணி முருகன், பழனி
1: தைப்பூச வரப்போதுன்னா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டியதுலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு.
2: நிறுத்துற, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரெஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஐயோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா?
2: ஹாஃப் அன் அவர்ல குடுக்கலன்னா டபுள் ஆகும்.
0: எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மண்ட பொழந்துரும். போயா,
3: கல்யாணம் ஆட்டு பண்ணி சரி.
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
3: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
3: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சு பக்தியாச்சு இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியில காணிக்க போடு.
3: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
3: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
0: கொய்யாவா? நல்ல கனி, நல்ல கனி. நடக்கட்டும்
3: முருகா. ஆ காட்டு.
0: கலாச்சாரத்துக்கு அவமானம்.
4: உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
5: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க?
1: எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம்.
0: உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான்.
1: இந்த பாருங்க அனாவசியமா எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளக்காதீங்க. ஆமா
0: பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு.
2: மயில்சாமி
0: யார் அவன் கடங்கார?
2: கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க, கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க.
1: எங்களுக்கு பெரிய வந்துருதா மச்சான்?
0: அது நானு.
2: இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்கா காத்துக்கிட்டு பாரு, அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு. என்ன
0: யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன?
1: அட அங்க இருந்து துப்புனா கீழே இருக்க சனங்க மேலயே உளுந்து போடு.
2: ஐயோ
0: உன் தலை மேலே துப்புனாங்க.
2: உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம், நார போகுது எக்ஸ்போ.
1: மச்சான்
0: சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே.

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

ஆன்மா இல்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரிய முள் சிறிய முள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆன்மா இல்லாதவன் மீசை வைத்தால்

0: விலகு விலகு எங்கை வெளியே பருத்து பருத்து பருத்து.
1: டேய் மாடிக்கிட்டுக்கலாம், யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்புடுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு இருக்கு?
2: அடிக்க வந்தா அவன் கைய இருக்க முதல் ஆள் நான் முன்னாடி போவா?
3: நீ அவருக்கு கையை தான் இருப்பேன், ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன்.
1: இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானா அம்புட்டு அடி? உங்களால எனக்கு ஒரு விடியம் பொறுத்திருக்கா.
2: உன்னை விட வித்த தெரிஞ்சா நானே வித்தே மூட்டை கட்டி குப்பையில வர்றான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேடா.
3: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால சூதர போட்டுருக்க, இப்படி செருப்பால் அடிப்பேன்?
2: ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா.
3: என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவானே? அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையும் அடிப்பட்ட
2: கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான். இந்த பாட்டிலேயே இவன
3: ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப கொடுப்பாற
2: அண்ணன் செருப்பா கொடுக்க. பத்தியாடா எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பா கொடுத்தாருல,
3: என்ன அடிச்சு செருப்பா கொடுக்கல?
2: ஐயோ நான் கொடுக்கலா? அப்ப நானா செருப்பா?
3: இல்ல இல்ல நானா தான். அவன் கேட்டா கொடுக்கலாமா? ஐயோ அடிக்காய்!

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: கண்ணு சுத்தமா தெரியலையே. நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா இருக்கீங்க. நர்ஸ், ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா? நீ தான் ஐவிட்னஸ்.
0: என்னது ஐவிட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐவிட்னஸ் ஆக முடியும்?
2: ஏங்க நீ அழுவுற?
0: அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணீர கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா.
3: ஐயோ, பாத்ரூம் கழுவி வச்சிருந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசிடா? தண்ணி நினைச்சு தானா ஊத்துறே? கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சுன்னு நினைச்சுறேன். கண்டினியூ ஆகுதே சிவகாமி.

0: விடு.
1: சின்ன கெட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்து விடு.
0: தங்க கட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒண்ணு தந்து விடு.
1: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா, புத்தமிட வேகமா, உத்தரவு வேணுமா?

வெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு. மெல்ல துள்ளும் வெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு. அமடி அமடி அமடி அமடி அமடி அமடி அமடி.

0: முருங்கலா தோத்த ஒண்ணு
1: வேலைக்கு
2: சமாளிப்போம்.
0: நீ மட்டும்
2: பாண்டி என்ன எந்த ஊர்ல இருக்க?
3: நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில்
2: ஆயிட்டேன். என்ன வியாபாரம் பண்ற?
3: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
2: பெரிய பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ்யா?
3: அது வந்து பல பல பிசினஸ் பா.
2: உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா
0: இருக்கியா பில்லு.
4: பாவி, தெரிஞ்சவன் அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்?
2: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா. இவன் கூட சேர்ந்து செத்தாய் அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா. அவன் பிள்ளை நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம். பாண்டி என்ன கையில
4: பில்லு?
2: அதுக்கு நீ வச்சிருக்க
4: கூடியா
2: கொடுப்பா. இந்த பில்லு என் பிள்ளையோட சேர்த்து போடுப்பா.
0: நீமா?
2: என்ன நீயுமா? ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அறிங்க நம்ம ரெண்டு பேரும். உனக்கு நான் பிள்ளைகள் ஒரு மனுஷனா மூஞ்சி முடிக்க முடியுமா? தெரியாத டொச்சா பேல.
0: பில்லு
2: அறிவே இல்லப்பா உனக்கு.
0: 1573 சாப்பிட்டு அவன் தலையில பில்ல கட்டிட்டு போயிட்டாங்க. அவன் யார் தலையில பில்ல கட்டலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நீ ரொம்ப பீத்தலா உன் தலைய கொண்டாந்து குடுத்தியே. இப்ப பில்லு கட்ட வேண்டியதே. கட்டிரியுமா?
2: நான்
5: வராம வேற எவன் வருவான்?
2: அப்ப அந்த பூத்து
5: பூத்து என்னடா பூத்து? பூத்து கடை, பூட்டு கடை, பூ கடை, புடவை கடை, புண்ணாக்கு கடை, பொறிகடலை கடை, இப்படி பூனாவில ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா.
2: ஏமாத்திரியா? அம்மன் ஜல்லி வாங்க முடியாது. என்கிட்ட உன்னால
5: தர முடியாது.
2: முடியாது,
5: தர முடியாது.
2: முடியாதுடா.
5: அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேப்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும்.
2: இங்க என்ன கேக்க போற?
5: கேக்குறேன் பாரு. இது என்ன
2: உளுந்த வடை?
5: இந்த வடையில வேற மெனக்கட்டு நட்ட நடுவுல எதுக்காக ஓட்ட போட்டாங்கோ?
2: இந்த பாரு, உனக்கு சேட்டு அதிகமாயி போச்சியா? இதுல ஓட்ட போட்டா என்ன? போராட்டி என்னையா? இது ஒரு கேள்வியா? இதுக்கு அவனுக்கு பதில் சொல்ல
5: முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? முடியாதா? இல்லன்னா அசிங்கமா வேற ஒரு கேள்வி
2: கேப்பேன். வேணாம். ஐயோ, இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாய்? இந்தடா இந்த காசு உங்களுக்கு உருப்படவே உருப்படாது. போ
5: சம்பாதிக்கிற மாவர கட்டைய பாரு.
2: உண்மைதாயா? பாக்க கிறுக்கமா இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிறீங்க? இருக்கட்டும். ஆமா, மதுரை பக்கம்ல வர்றதுண்டா?
5: இதுவரைக்கும் இல்ல. இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேத்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன்.
2: நேத்தி கடை இருக்கா? வா வா வா, மொத்த கடலையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி, எங்க ஊர்ல உழக்கே இருக்குடி.
5: உங்க ஊர்ல உலக்கையெல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு?
2: அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்ச பாரு.
1: புத்திய செருப்பாலையே அடிக்கிறா, செருப்பாலையே
0: அடிக்கிறேன்.
1: காப்பி காப்பியா காப்பி.

0: குமாரசாமி அக்கா பையன் இன்னொருத்தர் வந்திருக்காருமா.
1: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
2: குமாரசாமி அக்கா பையன், இது அவரோட பொண்ணு.
1: என்னப்பா இது, குமாரசாமியோட அக்கா பையன் சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நீ வேற வந்திருக்க?
2: ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்கானா?
3: ஐயோ, இவர்தான் அவர் அக்கா பையன், நான் அவர் பொண்ணு.
2: ஆமாமா, நான் தான் உண்மையான அக்கா பையன்.
1: என்ன ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா?
2: என் பேர் மாரசாமி செட்டியார்.
1: ஒண்ணு இல்லப்பா.
2: என்ன
1: செட்டியார், இது குமாரசாமியோட அக்கா பையன் சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு?
2: எது, இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா? இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேரத்தை வச்சு விசாரிப்போம்.
1: மாமா இங்க எங்கயா இருக்காரு? கொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு.
2: என்னது, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியா? ஏமா, அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா?
1: என்னப்பா குழப்பறீங்க, என்ன செட்டியார் இது?
4: ஒரு நிமிஷம் போறங்கம்மா, இப்போ வந்துடுறேன்.
2: பாத்தீங்களா, பாத்தீங்களா, பயந்து ஓடுறா பாருங்க.
4: அம்மா, எங்க மாமா பேசுறாரு.
1: குமாரசாமி.
2: எங்க மாமா? மாமா மாமா.
1: ஆமா, உங்க மாமா தான் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க, நான் தான். ஆமா. ஆ, ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி.
2: எதுக்காக
4: என்ன பண்ணுறேன்
2: விடாம நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் பங்காளி, இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழைக்கி. ஏன் உனக்கு
3: எனக்கு கொஞ்ச நாள் இருந்து சுத்தி பாக்கு.
2: வேற ஊருக்கு போதும்.

0: என்னப்பா என்னாச்சு?
1: மாத்தா வேற சொல்லி ஊரைய பத்திட்டு
2: இருந்தா. யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா, என்ன ஓட வருகிறான் கிட்டத்துல வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா.

0: ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்கன் உருவத்து குத்துற தண்ணி வந்துருச்சே. ஆத்தா
1: ஆத்தா, உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்த இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா படையப்பா, படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.

0: பண்ணலையா?
1: முடிச்சிடலாமா?

0: சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
3: என்ன கரெக்ட்?

0: நாஜாஜ், பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: சார் ஆட்டோ வாங்க போறீங்களா?
1: அதெல்லாம் இல்ல, 1 hour ஆட்டோ வருமா?
0: 24 hours வரும். பாலி கிளினிக் மாதிரி எங்க போனோம்?
1: எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போதும்.
0: இங்கேயே இருக்கணுமா? ஆனா நான் மீட்டர் போடுவேன் சார்.
1: போட்டுக்க. சரி, இந்த சைடு ஸ்கிரீன் எல்லாம் வேலை செய்யுமா?
0: எடுத்து விட்டா ஃபுல்லா முடிக்கும்.
1: ஐயோ, அதான் எனக்கு வேணும்.
0: எது கேக்குறீங்க?
1: என் கூட ஒரு பேசஞ்சர் ஸ்டே பண்ணுவாங்க.
0: பேசஞ்சர் உள்ள ஸ்டே பண்ணுவாங்களா? யார் அந்த பேசஞ்சர்?
1: ஒரு நிமிஷம்,
0: அந்த பொண்ணு நீ என்னடா பண்ண போறீங்க உள்ள?
1: அது ஒண்ணு இல்ல, லாஜிக் கிச்சன் போனா போலீஸ் தொல்ல.
0: அதுக்கு
1: சரி, சொகுசு பங்களா போலான்னா இன்டர்நெட் மூலமா போலீஸ் குடுத்துறாங்க.
0: அதுக்கு
1: அதான் சிபிஎன் பெஸ்டா இது உள்ள.
0: நீ லவ் பண்றதுக்கு ஆட்டோ என்ன லாட்ஜாரா? சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் இது விட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். போன் ஃபேன்லாம் கூட இருக்கும், டபுள் பெட் எஃபெக்ட் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு ஓகே?
2: ஐயோ சூப்பர், அந்த இடத்தை காட்டு.
0: காட்டுறேன்.
2: ஐ, பெட், ஸ்கிரீனு, ஆ ஃபேனு, ஓஹோ போனு, அடடா மல்லிகை பூவு.
3: நினைச்சீப்பா
1: இருக்கும் நினைச்சேன்.

0: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? ஓ பக்த, என்ன இப்படி
1: கவுத்துட்டே? அட பாவி, கிளார் அடிக்கிறதா ஹெட்லைட்ல இருந்து? நீயா கவுத்துட்டே? என்ன கவுத்துட்டேங்கறியா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
0: நீ யாரு அத கேக்க?
1: ஆ, என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் அத்தா.
0: ஆச்சா ஆச்சா ஆச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு.
1: சொல்லு.
0: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க. ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆதாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா?
1: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
0: மரம் வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற?
1: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
0: தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு, எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே? சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தை சீட் வந்துச்சே.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவை லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டே. ஐயா, நீயா சீட்டு எழுதுவ, அத நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான். ஆறும் பெண் குழந்தைய பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுங்க இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறான் ஆத்தா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.
2: பக்காடு பக்கா மே கேடா போ கேடா, நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

0: பொன்ராசு
1: தாத்தாவுடைய அப்பா சிந்திராசு செத்து போயிட்டாரியா, அதுக்குதான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? இங்க
1: செத்தவனுக்கு போடுற மாலைய போய் உனக்கு போட சொல்ற, ஓரமா இல்லையா என் ஒழுக்கு?
0: நீங்க கிடையாது, நீ மட்டும் எல்லாம் நல்லா மரியாதை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அவன் சத்தம் போடாம வீடு போய் சேரணும், நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏண்டா நீ போகலையா?
2: அடிச்ச உனக்கு உங்க அக்கா வீடு ஞாபகத்துக்கு வந்துருச்சு, அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல்ல.
0: இப்ப
2: எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

மூ சுடுதே பிட்டத்து வெயிலு, அது போலத்தானே நட்போட குரலு. கறிக்கோள் நமக்கே கோல்.

0: ஏய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவல் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு?
0: தமிழ் வித்துவன். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவல் எடுத்து வெட்டிடுவாரு.
2: எங்க இத படி?
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவ பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அறுவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவ பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: என்னடா இது?
0: புய்.
2: எது? புய்யா? புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: நீ தனித்தனியா சொல்லு. பூ. பூ. இது உய்யா? பூ. ஐயோ, இங்க வாயா.
3: என்ன
2: கரியா? இது என்னன்னு படி.
3: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
2: என்ன சொன்னார் பாத்தியா?
0: அண்ணே, பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்
0: அதுதான். பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ் புய். அஹ் உய் அஹ் உய்.

0: என்ன
1: ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளியே வந்தவன நம்ம லவ் சொல்லிட வேண்டியதா? என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்கா காரி வெளியே வர்றா?
2: என்ன
1: இப்ப உள்ள தங்கச்சியில போனா?
2: அதான் அக்கா நான் வந்துட்டேன்.
1: உள்ள போனதும் தங்கச்சி தானே?
2: ஆனா வெளியே வந்தது அக்கா தானே?
1: சாரிமா, கண் பீசல கண் பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ.
2: ஓகே.
1: அது எப்படி கண் பீசல் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது?
3: ஏய், உன்ன அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏடா கக்கூச பாத்துட்டு இருக்க?
1: வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா
3: வந்திருக்கும் போயிருப்பா.
1: வரலையே?
3: அது உனக்கு எப்படி தெரியும்?
1: நான் தான் பாத்துக்கிட்டே
3: இருக்கேன்.
1: ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா.
3: அதுக்கு என்ன?
1: அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்?
3: அதோ தொடர்ந்து வந்திருப்பாடா.
1: துறக்காம வர முடியாது.
3: தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்?
1: அக்காவ.
3: அப்ப அக்கா அங்க
1: வெளியே வந்து உள்ள போயிருக்கா?
3: மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா?
1: ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்குள்ள போயிருக்காப்பா.
3: சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்?
1: உனக்கு கிளியராச்சா?
3: எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே.
1: தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு?
3: இங்க அக்கா பத்தி மட்டும் பேசு.
1: சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்பிடு. போ போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு.
3: மன்னிச்சுக்கப்பா, தெரியாமப்பா. கவுண்டர் மாறிட்டாடா.
1: எப்பா அவ கவுண்டரா மாறினா? செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாது. போயா.
3: இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா.
1: என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க?
3: ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன்.
1: 1.5 ரூபாயா?
4: எந்த ஊரு?
5: பழனி.
4: இங்க எங்க வந்தீரு?
5: மணி ஆர்டர் அனுப்ப.
3: மணி ஆர்டர்? எதுக்கு நடிச்ச?
1: தெரிஞ்ச மாதிரி கண்ணு சுட்டு கேட்கல. அடிக்கி பேசாம இருறா.
4: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா?
3: ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க.
5: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல?
4: ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான்
5: தம்பி. பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச. இங்க பாரு, இறக்கிருவேன்.
1: ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா?
5: ஆமா. ஆ சாரி.
1: அப்ப உனக்கு தாலி ஆர்டர் ஒண்ணு இல்ல, ரெண்டு.
5: ரெண்டு தாலியா?
1: ஆமா. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கேர் பண்ணிக்கிறோம்ல.
5: அப்ப சரி.
1: உள்ள வையா, அப்ப இருந்து நிமித்தன மணியமாவே.
5: என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ?
1: பெருசு, நான் போய் ஒரு டீ
5: அடிச்சிருந்துறேன். உட்கார. எங்கடா உன் ஃப்ரெண்டு?
1: யோ, வருவாயா? அப்படியே போனாலும் 500 தானே. போனா போது. போ.
5: போனா போகுது 500 ரூபாயா?
1: ஆமா.
5: இது என்ன?
1: இது கூட தெரியல. மண்ட மண்ட.
5: நடுச்சி எங்க இருக்கு?
1: கொஞ்சம் பேக்.
5: இதா?
1: கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ?
5: போனா போகுது உச்சி மண்டை தானே.

0: மாப்பிள்ள பவித்ரா எங்கடா?
1: அதான் மாப்பிள, நானும் தேடுறேன், எங்க காணுமே.
2: May I help you?
1: ஹெல்ப்பா? கையாட்டல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா?
0: மாப்பிள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
1: அப்புறம் மாப்பிள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதுல மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்புதான், கரடி போட்டு கவர் பண்ணு.
0: மாப்பிள வந்துடா. மாப்பிள கையில தான் காசு வச்சிருக்கியா?
1: எதுக்கு
0: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் தான் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும்.
1: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகி விக்க போறேன்?
0: என்னது லேகியம் விக்கிறியா?
2: ஹலோ, என்ன வேணும்?
0: டிவி.
2: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் அது 3D. என்ன வேணும்?
0: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
2: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
1: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
0: மேல ஆண்டனாவோட வரணும்.
2: சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது.
0: அப்போ டேப் ரெக்கார்டர் இருக்கா?
2: சாரி.
1: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும் தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நான் கடை நடத்துறீங்க, எது கடையில இல்லன்றாங்க?
3: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
1: வாங்க உடஞ்ச பான மண்டை. டேப் ரெக்கார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
3: டேப் ரெக்கார்டர் எல்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றல?
0: நாங்க யூஸ் பண்றோம். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி, பக்தி பாடலாம் கேட்டு தமிழ வளப்போங்க.
1: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
3: நக்கீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க.
2: சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
1: போய் டேப் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
2: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
0: என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
2: என்ன டபுள் மீனிங்கா?
0: இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
2: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
1: ஏங்க ஏன் டீங்கல டிஃபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நாலு சாமான வாங்கி போடுங்க. எது கடையில இல்லன்றீங்க?
2: ஹலோ, என்ன பேசுறீங்க?
1: மாப்பிள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம்.
2: உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போதே நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
1: என்னங்க
0: இப்படி மோதல் ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற?
1: உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்கு. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல?
0: எப்படி?
1: இப்ப சண்டை போட்டுருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.

0: அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்டை கலியா எனக்கு தெரியலம்மா, மாதிரி அந்த ஈஸியா மீனாச்சிட்டு போயிட்டு இருப்பமா. என்ன மோம்மா, இந்த பைலட் இருந்து நீ தான் என்னை காப்பாத்தணும்.
1: ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
0: வெளியாரு வண்டி ஓடுன்னு குத்து மதிப்பா கூட அந்த பல்ல சொல்ல முடியலே, குத்து குத்து குத்துறானுங்களே.
2: என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விரல் விட்டு போய் பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
2: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
2: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
2: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
2: உங்க ரெண்டு பத்தி விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
2: ஆமா,
0: போடா மொட்டப்படா.
2: ஏய், 100 ரூபாய் தரல, குத்துல தலை கோயிலுக்குள்ள போயிடும்.
0: என்னையா சொல்ற?
2: 100 ரூபாய் எடு.
0: இரியா இரியா கையறியா கையறியா, இந்தயா இந்த போயா
2: போட்ட.
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா மெட்ராஸ்ல ஆத்தி.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: வாட் ப்ரோ, நடனம் சாங்கா
2: பாங்கு?
1: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகைன் பாங்க?
2: இல்ல சாங்கு.
1: சாங்கு எங்க பாட?
2: வாங்க வாங்க.
1: என்னன்னா
2: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா.

0: என்ன கொடிக்காதீங்கன்னா குமரிக்கிட்டு இருக்கேன், நீ கோரிக்கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, பாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னு என்ன செஞ்சிருப்பேன்?
1: அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன்.
0: எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தமிழ் வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கறியா?
1: என்ன சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும்.
0: நான் வாசிச்சு நீ தூங்கவா, நான் இந்த தாராச்சார தமிழ்ல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது
1: அடிக்காதீங்கண்ணே.
0: டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா?
1: எது?
0: தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடு தான். உஃப்ரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது.
1: ஐயோ பாவம்,
0: பரிதாபப்படாத. அந்த மாதிரிதான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்க அடிக்கத்தான் நீயும் திருந்துவ.
1: அப்ப என்ன மாடுக்குறீங்களா?
0: என்ன மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய
2: தூங்குறான்.
0: எங்க போற?
2: ஐயோ,
0: போகும் போதே எங்க போறேன்னு கேக்குறீங்களே? போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுன்னு
2: தான் பாருங்கண்ணே. நான் போய் ஒரு கச்சேரி பேசுறேன்.
0: என்னது கச்சேரியில? நான் தானே பேசுவேன். நீ என்ன,
2: நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டே தனி.
0: ஐயா, ஏனே தவிலாது பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா?
2: விட்டா அப்படி பண்ணி வைப்பீங்க அண்ணே? ஒழுங்கா வாரப்படுங்க. ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புனு. ஆமா, நாதசியா தூங்குறான்.
0: என்னது நாதசா?
2: அதான் நாதசுரம்னே.
0: ஓ, சாட்ல சொல்றியா?
2: ஆமா.
0: என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட் கட்ல போற?
2: அப்படி ஆயிடுச்சுனே. அதனால பேசாம வார புடிங்க.
0: வாரு, இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும்.

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க, இவ்வளவு தானே? நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: தேங்க் யூ சார்.
2: மச்சான் கிரேட் டா. தேங்க் யூ சார்.
1: எஸ் கே.
3: எங்கடா போய் தொலைஞ்சீங்க?
1: காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு.
2: அவ இப்ப எங்கடா போனா?
3: இதோ உள்ள தான் போனா.
1: என்னடா இது? இந்த பில்டிங்ல எங்கேயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழே வச்சிருக்காங்களா?
2: மிஸ் பண்ணிட்டேன்டா.
4: டேய், டென்ஷன் ஆகாதடா, முத தடவை லவ் பண்றேன் அப்படிதான் இருக்கும்.
2: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: ஓடா, இப்பதான் போலீஸ்கார்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
4: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவளை பத்தி எல்லா விவரமா டீட்டெயிலா உனக்கு சொல்றேன்.
1: இவன் இதையே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரண்டா.